வானொலி மர்களே, உங்கள் அனைவருக்கும் எவது உளங்கணிந்த வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி. 819 கிலோஸ் பத்திலைகளில் புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினை ஒட்டி அதிகாலிதோறும் 5:35 மணி முதல் 5:50 மணி வரை ரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகின்றது. நிகழ்ச்சியின் உரை, வழிபாடு, பக்தி பாடல் ஆகியவெல்லாம் இடம்பெற உள்ளன.

0: வதனம்.
1: நிகழ்ச்சி தொடக்கத்தில் உரையை கேட்பீர்கள். உரையாற்றுபவர் ஐயா அஸ்வின் அவர்கள்.
2: என்னாருடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஆண்டாளின் தெய்வீக காதல், திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழியில் இருந்து சில குறிப்புகள். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். தமிழ் பக்தி இலக்கியத்தில் இறைவனை காதலனாக கொண்டு அந்த காதலை மிக ஆழமாகவும் உணர்வு பூர்வமாகவும் வெளிப்படுத்தியவர் ஆண்டாள். ஆண்டாள் பன்னிரு ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார். அவர் இயற்றிய இரண்டு முக்கியமான படைப்புகள் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழியாகும். இந்த இரண்டு நூல்களிலும் நாம் காண்பது சாதாரணமான உலகியல் காதல் அல்ல. அது ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் இடையிலான தெய்வீக காதல். ஆண்டாளுக்கு திருமணம் செய்ய வேண்டியவர் யார் என்று கேட்டால் அவளுடைய பதில் ஒன்றே, திருமால் கண்ணன் ஸ்ரீரங்கன் என்கின்ற பல நாமங்கள் ஆகும். அவளுடைய வாழ்க்கையின் நோக்கமே இறைவனை அடைவதாக இருந்தது. திருப்பாவையில் தெய்வீக காதல். முதலில் திருப்பாவையை பார்ப்போம். திருப்பாவை 30 பாசுரங்களை கொண்டது. மார்கழி மாதத்தில் இன்றும் பக்தர்களால் பாடப்பட்டு வருகிறது. திருப்பாவையின் தொடக்கத்திலேயே ஆண்டாள் குறிப்பிடுவது மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால். இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன என்றால் என்று கூறி தன்னுடன் தோழிகளையும்

அழைத்து பாவை நோன்பு நோற்க சொல்கிறாள். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டாள் தனக்காக மட்டும் இறைவனை நாடவில்லை, தன்னுடைய தோழிகளையும் அழைக்கிறாள். அதாவது அவளுடைய பக்தி தனிப்பட்ட அனுபவமாக மட்டும் இல்லாமல் சமூகத்தையே இறைவனை நோக்கி அழைக்கும் பக்தியாக மாறுகிறது. கண்ணனை அடைய வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ஆசை வெறும் உடல் சார்ந்த ஆசை அல்ல. அவள் விரும்புவது உனக்கே நாம் ஆட்சி செய்யும் என்ற நிலை. அதாவது இறைவா, உனக்கே நாங்கள் சேவை செய்வோம், உன்னை தவிர வேறு எதையும் நாடமாட்டோம் என்ற முழுமையான சரணாகதியாகும். இதுதான் ஆண்டாளின் தெய்வீக காதலின் அடிப்படை. உலகியலில் காதல் என்பது நீ எனக்கு என்ன தருகிறாய் என்று கேட்கலாம். ஆனால் ஆண்டாளின் காதல் நான் உனக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறது. அதனால் ஆண்டாளின் காதல் என்பது சுயநலமற்ற காதலாகும். கண்ணனை அடைய வேண்டும் என்ற ஏக்கம் திருப்பாவையில் ஆண்டாளின் கண்ணன் மீதான ஏக்கம் தொடர்ந்து வெளிப்படுகிறது. அவள் கண்ணனை ஒரு தொலையில் இருக்கும் கடவுளாக மட்டும் பார்க்கவில்லை. அவன் அவளுடைய வாழ்க்கையின் நாயகன். அவனுடைய அழகு, அவனுடைய வீரியம், அவனுடைய கருணை, இவை அனைத்தையும் ஆண்டாளின் உள்ளத்தை ஈர்க்கின்றன. கண்ணனின் திருவடிகளை அடைவதே அவளுடைய இறுதி லட்சியம். இதில் ஒரு அழகான ஆழமான ஆன்மீக உண்மை உள்ளது. ஆண்டாள் என்பது தனிப்பட்ட ஒரு பெண்ணை மட்டும் குறிக்கவில்லை, அவள் ஆன்மாவை குறிக்கும் உருவமாகவும் பார்க்கப்படுகிறாள். கண்ணன் என்பது பரமாத்மா. ஆன்மா பரமாத்மாவுடன் ஒன்றுபட விரும்புகிறது. அந்த ஏக்கத்தையே ஆண்டாள் தனது காதலாக வெளிப்படுத்துகிறாள். நாச்சியார் திருமொழியில் காதலின் ஆழம். இப்போது நாச்சியார் திருமொழிக்கு வருவோம். திருப்பாவையை விட நாச்சியார் திருமொழியில் ஆண்டாளின் உணர்வுகள் இன்னும் ஆழமாகவும் வெளிப்படையாகவும் இருக்கின்றன. இங்கே நாம் காண்பது பிரிவின் வேதனை, இறைவனை அடைய வேண்டும் என்ற ஏக்கம், கனவு, திருமண ஆசை, கண்ணனின் நினைவு ஆகியவற்றின் தீவிரமான வெளிப்பாடு. கண்ணனை பிரிந்து இருக்கும்போது ஆண்டாளால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவளுடைய மனம் முழுவதும் கண்ணனையே நினைக்கிறது. அவள் இயற்கையிடமும் பறவைகளிடமும் தோழிகளிடமும் தனது காதலை வெளிப்படுத்துகிறாள். இது சாதாரண காதலின் பிரிவு துயரத்தை போல தோன்றினாலும் அதன் உள்ளே ஒரு பெரிய ஆன்மீக தத்துவம் உள்ளது. இறைவனை பெறாத ஆன்மாவின் இயக்கம்தான் அது. இறைவனை பார்க்க வேண்டும், இறைவனையுடன் இணைய வேண்டும், இறைவனுக்கே உரியவளாக வேண்டும். இந்த இயக்கம் அதிகரிக்க அதிகரிக்க ஆண்டாளின் வாழ்க்கையே அந்த காதலாக மாறுகிறது. வாரணம் 1000 தெய்வீக திருமண கனவு. நாச்சியார் திருமொழியில் மிகவும் புகழ்பெற்ற பகுதி வாரணம் 1000. இதில் ஆண்டாள் தான் கண்ணனை மணப்பது போன்ற ஒரு கனவை காண்கிறாள். அவள் திருமணத்தின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கனவாக காண்கிறாள். யானைகள் வருகின்றன, திருமண ஊர்வலம் நடக்கிறது, மணமகன் வருகிறான், திருமணச் சடங்குகள் நடைபெறுகின்றன. இறுதியில் அவர் கண்ணனுடன் இணைகிறாள். இதை வெறும் திருமணமாக கனவாக மட்டும் பார்க்கக்கூடாது, இது ஜீவாத்மாவும் பரமாத்மாவுடன் இணையும் ஆன்மீக அனுபவத்தின் உருவகம். ஆன்மா இறைவனை அடையும் பொழுது ஏற்படும் பேரின்பத்தை ஆண்டாள் திருமண காட்சிகளின் மூலம் வெளிப்படுத்துகிறாள். அதனால்தான் வாரணம் 1000 இன்னும் தமிழ் வைணவ மரபில் திருமண நிகழ்வுகளுடன் ஆழமாக இணைக்கிறது. ஆண்டாளின் காதல் ஏன் தனித்துவமானது? ஆண்டாளின் தெய்வீக காதலுக்கு 3 முக்கியமான அம்சங்கள் உள்ளன. முதலாவது ஏக்கம், இறைவனை அடைய வேண்டும் என்ற ஏக்கம். இறைவனை பிரிந்திருப்பது அவளால் தாங்க முடியவில்லை. இரண்டாவது சரணாகதி, எனக்கென்றே எதுவும் இல்லை, நான் உனக்கே உரியவள் என்ற முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கின்றது. மூன்றாவது சேவை, இறைவனை அடைந்த பிறகு அவருக்கு சேவை தெய்வீத தன்னுடைய வாழ்வின் நோக்கம் என்று ஆண்டாள் கருதுகிறாள். அதனால்தான் திருப்பாவையில் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம்
என்ற கருத்து மிகவும் முக்கியமானதாகிறது.

0: காதல் என்பது வெறும் பெறுவதல்ல, காதல் என்பது அர்ப்பணிப்பும் சேவையும் ஆகும் என்பதை ஆண்டாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைய வாழ்க்கைக்கு ஆண்டாளின் செய்தி: இன்றைய உலகில் காதல் என்ற வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் ஆண்டாள் நமக்கு காதலின் ஒரு உயர்ந்த வடிவத்தை காட்டுகிறார். அது எதிர்பார்ப்பு இல்லாத காதல், அது தியாகத்தின் காதல், அது சரணாகதியின் காதல், அது ஆன்மாவை உயர்த்தும் காதல். நாம் ஒருவரை நேசிக்கும் பொழுது அவரிடம் இருந்து ஏதாவது எதிர்பார்க்கிறோம் என்றால் அதனால்தான். ஆண்டாள் இறைவனை நேசித்த போது தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்தாள். அதனால் அவளுடைய காதல் காலத்தை கடந்தது. பல நூற்று ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை அவளுடைய பாடல்கள் நம் இதயங்களை தொடுகின்றன. நிறைவு உரையை சொல்கிறோம். ஆண்டாளின் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக உண்மையை உணர்த்துகின்றன. இறைவனை அடைய அறிவு மட்டும் போதாது, அன்பும் வேண்டும். அந்த அன்பு ஆழமாகவும் இருக்க வேண்டும். அந்த அன்பில் அகந்தை இருக்கக்கூடாது. அந்த அன்பில் முழுமையான சரணாகதி இருக்க வேண்டும். ஆண்டாளின் வாழ்க்கை நமக்கு சொல்வது, இறைவனை தேடும் ஆன்மாவின் மிக உயர்ந்த மொழி அன்பு. திருப்பாவையில் அந்த அன்பு பக்தியாக மலர்கிறது. நாச்சியார் திருமொழியில் அந்த அன்பு ஏக்கமாகவும் கனவாகவும் தெய்வீக காதலாகவும் உச்சத்தை அடைகிறது. ஆண்டாளின் காதல் கண்ணனை அடைய விரும்பிய ஒரு பெண்ணின் காதல் மட்டும் அல்ல, அது ஒவ்வொரு ஆன்மாவும் தன் இறைவனை அடைய விரும்பும் நித்திய ஏக்கம். அதனால்தான் ஆண்டாளின் குரல் இன்று வரை நம்மிடம் ஒலித்து கொண்டிருக்கிறது. கண்ணனை அடைவதே என் வாழ்வின் லட்சியம். அவனுக்கே நான் உரியவள், அவனுக்கே என் அன்பு, அவனுக்கே என் சேவை. இத்தகைய உயர்ந்த தெய்வீக காதலை நமக்கு அளித்த ஆண்டாளின் திருவடிகளை வணங்குகின்றோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பஜ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்த சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் பகுதி இரண்டில் சந்திப்போம்.
1: உரையை கேட்டீர்கள். உரையாற்றியவர் ஐயா அஸ்வின் அவர்கள். புரட்டாசி மாத கோவிந்தன் வீரதத்தினையொட்டி நாம் அளித்து வந்த இன்றைய கோவிந்தன் துணை எனும் சிறப்பு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷியஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

ஒரு சிசு வானொலி 819 கிலோஸ்மத் திலகளில் நாட்டுக்கும்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உங்கள் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. ஆமாம், உங்களுக்கு தெரிந்தவாறு தற்பொழுது நாம் புரட்டாசி மாத கோவிந்தன் விரதமாக இருக்கின்றோம். எனவே இன்று நிகழ்ச்சியில் உங்களுக்காக திருமாலை போற்றும் பாடல்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அன்புடன் நாம் வழங்குகின்றோம்.

பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டு தின்தோல் மனுவந்தான். முசப்பதி செவத்திற்காப்பு அடியோமோடும் நன்னோடும் பிரிவின்ற ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் மல மார்வினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய் சோடி வளத்தோடையும் சுதராழியும் பல்லாண்டு படிப்போர் புக்கும் முடங்கும் அப்பாஞ்சிய சௌந்தியமும் பல்லாண்டே பல்லாண்டே பல்லாண்டே. பச்சைமாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சிங்கம் அச்சுடா அமரரே அயுர்த்தம் கொடுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறணும் வேந்தேன் அரங்கமா நகருளாலே.

நாளை எவ்வாறு சொல்லி அழைத்தாலும் எங்கிருந்து நினைத்தாலும் பக்தி ஒன்றே போடும் என்று பதிவுடனே வந்திடுவான். பக்தரெல்லாம் பரவசமாய் பாடுகின்ற நாமம் உடல் முழுதும் இம்பரசம் ஊட்டுகின்ற நாமமாகும். கண்ணா, உன் நீலமேக வடிவடகை நித்தியமும் காண்போம். நேரமெல்லாம் பாடியாடி பயமின்றி வாழ்வோம். உலகெல்லாம் முடங்க வேண்டும். ஓம் நமோ நாராயணா.

குளிர்ந்த அடகிய திருத்துளசி தளிர்களால் தொடுக்கப்பட்ட மணவிக்க மாலையே அணிந்துள்ள திருமால் கடவுள் பக்தர்களை தன் நிழலை போல அவர்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். நாங்கள் இறைவனிடம் பக்தி கொள்வது இப்படி. ஒருவத்தொருவர் ஒவ்வொரு விதமாய் பக்தி கொண்டிருக்கிறார்கள். தந்திடம் இப்படி பக்தி பண்ணினாலும் அது எவ்வளவு எளிமையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் என்கிறான் கண்ணன் பரமாத்மா கீதையிலே.

கண்ணனின் ராசலீலை காளிங்க நர்த்தனம் அசுரர்களை அடித்தது. கோவர்தன மலையே குழையென படுத்தது என அவரது லீலைகளை கணக்கிடவே முடியாது. நாம் என்று நினைக்காமல் நாம் என்று நினைத்தால் அது ஆணவம். எல்லாம் உடதை என நினைத்தால் அது சரணாகதி. ஆணவம் சரணாகதி எப்படி உருவாகிறது? ஆணவம் என்பது எல்லாமே என்னிடம் உண்டு என்று நினைப்பே ஆணவம் ஆகிறது. ஒன்றுமே என்னிடம் இல்லை, எல்லாமே உன்னிடம் உண்டு என்று சரணாகதி ஆகும். ஆணவம் அடைந்து திருமாலிடம் சரணடைந்தால் எல்லாம் தானாகவே நடக்கும். முயற்சி நம்முடையதாக இருந்தால் வெற்றி அவன் நமக்கு தரும் பரிசாகும். ஆகவே ஆணவம் இல்லா வாழ்க்கையை வாழ திருமாலிடம் சரண் புகுவோம்.

மனிதர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் தம் வாழ்நாள் முழுவதும் பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களையும் காக்க கடவுளாகிய திருமால் தன்னுடைய தயை என்னும் குணத்தை கொண்டு புனிதன் ஆக்குகிறான். அவனை மன்னித்து அருளுகின்றான். திருமாலுடைய தயை என்னும் குணத்தை ஒரு பரிணாமமே குற்றம் வராமல் மிகுந்த அன்பு காட்டுவதாகும்.

பக்திக்கு தூய பக்தி மட்டும் அவசியமானது. பணமோ பதவியோ முடியோ அல்ல, பற்றில்லா பக்தியால் மட்டுமே இறைவனை பற்றாலும் இறைவனை பற்றலாம், இறைவனை பெறலாம்.

அகிலம் அருள் பெறுவதற்காக கிருத்தி திரியேத்த துவாபர கலி என நான்கு யுகங்களிலும் திருமால் அவதரித்தருள்கின்றான். மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி ஆகிய இறைந்து அவதாரங்களிலே திருமால் அவாபர யுகத்திலே கண்ணனாய் அவதரித்தருள்கின்றான்.

அம்பரளி புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி நாம் அளித்து வந்த இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறவுள்ளது. இது மொரிஷியஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நன்றி.

0: This is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamu alaikum.
3: Kimchi Mauritius.
4: Namaskar.
5: Shodharandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 வரை இசையருவி.
9: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவர்

வணக்கம், எனது உள்ளம் கனிந்த இர வணக்கம். இது முரச செவ்வானொலி 219 கிலோஹெர்ட்ஸ் மத்தியாளி வரிசைகளில் 7 மணி தொடங்கி 7.5 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ்நிகற்றை ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் திருமாலை போற்றும் சிறப்பு பாடல்களும் சிறப்பு செய்திகளும் தொகுத்து வழங்கப்படும். முதல் முதலாக வீட் நவிநாயகனை போற்றும் பாடலுடன் நம் நிகழ்ச்சியை தொடங்கலாம்.

வருடைய அன்பர்களே, திருமால் பக்தர்களே, ஏழு மலையில் அமர்ந்த திருமால் அவருக்கு எத்தனை பெயர்கள் உண்டு? கோவிந்தா, வெங்கடேஷா,

வெங்கட ரமணா, கிருஷ்ணா, ராமா என பல சிறப்பு பெயர்கள் கொண்ட விஷ்ணு பகவானை தொழுவோம்.

மறுபடியும் அன்பர்களே இந்த சிறப்பு பாடல்கள் வழங்குகின்றோம். அவற்றுள் சலங்கை கட்டி என்னும் பாடல் இந்த நாட்டில் பிரபலமான பாடலாகும் அல்லவா? இதோ கேட்போம்.

வருடைய நண்பர்களே, திருமால் பக்தர்களே, கண்ணனை நாம் காண கண்கோடி வேண்டும். கண்ணா வா, கண்ணா வா என ஜெயஸ்ரீ அவர்களின் குரலில் கேட்போமாக.

வானொலி அன்பர்களை நாம் வழங்கி வந்த சிறப்பு நிகழ்ச்சி இங்கு முடிவடைய போகின்றது. நாளைக்கு காலையில் நம் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.

0: This is Radio Marxist.
1: Ni hao.
2: Assalamu alaikum.
3: Kimchi Mauritius.
4: Namaskar.
5: ஸ்ரோதரந்தருக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
6: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
7: ரேடியோ மொரிஷஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபீ கா.

0: This is Radio Marxist.
1: 您好。
2: Assalamualaikum. Came to Mauritius.
3: Namaskar.
4: ஸ்ரோத்ரந்தரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
5: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
6: रेडियो मॉरिशस पर दिल से स्वागत है आप सभी का।